தின்னா திருக்கிட்ட தின்னா தின்னா தின்னா தின்னா தின்னா திருக்கிட்ட தின்னா தின்னா தின்னா தின்னா தின்னா தின்னா திந்திருக்கிட்ட தின்னா நாக்கு திந்திருக்கிட்ட தின்னா தின்னா திந்திருக்கிட்ட தின்னா நாக்கு திந்திரு

சப்தம் வருமோ? இது வெறும் குளிக, துளையுள்ள குளிக, மார்பன் சீக்கிரம் ஃபீலிங்ஸ் எல்லாம் பழையாம் வெள்ளாம் குளிராம்.

கட்டும் கல்யாண பந்தல் தருகிட தருகிட தகிலின் மேலம் ஜாலரத்தாளம் நாதஸ்வர மேளம் கேட்கும் கல்யாண பந்தல் தருகிட தருகிட தகில்